எல்லாம் நாட விட்டு பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானிக்கு வயசு வா.

0: ശ്രേയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள்

தங்கடத்துக்கு தோதர்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தத்திக்கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்திக்கிட்ட தன் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம்.

0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்

ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயதமணிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயதமணிகள்.